மதுர மதுர முரளி கனசாமா மதுர மதுர முரளி மதுர மதுர முரளி கனசாமா மதுர மதுர

பாண்டுரங்க சாயிரங்க சாயிரங்க பாண்டுரங்க பாண்டுரங்க சாயிரங்க.